0: Bintang, Inggi Boy oleh Aaron Boy. Juara lagu terbaik, Anugerah Lagu Indie 2021. Rakita.
1: Kita tidak takut final authority lah, you jangan ingat saya takut biar orang.
2: பிடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று

0: Dengarkan sekarang Indie Boy oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021.
1: Rakita 107.9.
2: Kita dah datang ke final authority lah. You jangan ingat saya takut biar orang. You pun saya takut.
3: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்று